0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜி ததல தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்த சரித தனத தனுத திமித தக்கம்
1: தம் தத்தம் தன்னச்சீர் வீச்சக்கர தடக்கம் தன்னச்சீர் வீச்சக்கர தலை புத்து புத்து கட்டு